0: மின்னாடி கோவிட் 19 டேப்லெட் பல்சூழலைங்கான ப்ரோ நீடு வளவளம் பண்ணி மண்டலான நெல்லிஜாள் கோவிட் ப்ரோ புது மங்கினிட மீமி கோவிட் வண்டோ கரணங்க வளம் பண்ணுங்கானு ப்ரோ மாபஜாள் டேப்லெட் வண்டோ மஞ்சினிட ஆல்குமன் இவங்குமண்ட எங்களை காண்கன் புல்க மீமி வண்ட ஏப்பல் பீன் மீமி ஜாலஞ்சினிடு புழுகு புழுகு பழன் பழன் ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னுடைய கோவிட் நீடு நீடுங்க பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழியு குஜோ காண்கன் மீமி ஜரு ஏண்டனே புல்காவிடும் மீமி எங்கள் சிறங்கூரில் மண்ட இவங்கு நினடு டேப்லெட் டேப்லெட் நினடு மண் காங்கு நல்குல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் ஆப்பாச்சிடு ஊறாங்க புது நினடு கலனங்க உழைங்க கடை கோவிட் நீடு எங்கள் லனங்க விழுவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நினடுங்கு புது மண் எனக்கு கிளினிக் கடை செலா ஞாபக மண்ணே செலங்கங்குரு நீழு ஒன்றில் மங்கள் சுலோ மீடு டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்கள் கோவப்பட்டு எங்கள் மங்கள் ஞாபகம் சிறிஜா லீரா புது மண் மடலிங் படலும் நிம்மன் அனே வாங்கி இப்போ மீடு கடை 1800020080 மிஞ்சிட்டு ஒன்றுல பீன் ஒன்றுல மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுப்புறோம் டேப்லெட் வாலு பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உழு உழு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சல் புல்கா வாலு
1: I hope you enjoyed tonight's scripture show with myself, Brad Shadforth, here on 6DBY 97.9 FM from 7 to 8 p.m. every Monday night. I hope tonight's lessons were a beraka and a blessing to you. Catch you next week, Monday. Have a good night.
2: Yeah, hello, this is Derek Hunter from Aquinas College in Perth. You're tuned in to 97.9 Lalgari Radio.